0: 当当，他当当个就，他这边搞他的广东人开始去学嘞，别那他的，东北些那个南昌弄了，他当个广东，拉拉这个熊，熊走了个，对当他呢，他拉拉些个阿东，拉拉这个他呢，宝马车路，拉拉这个他呢，熊走了个，水泥拖把，他呢拉拉些个阿东啊，阿当水泥，他呢得做他得做了个大段。
1: 等你想到那里，等你拉拉些个，等你宣传部拉拉些，全部顶杆儿的都是，到底顶杆儿的做毛不起，等你当初就个拉不个几杆儿，他得就个七九毛不起，他在那边弄五的，对吧？等他就认得。啊，那是。他等于就七九的你爬出来，那么个多，那个宣传差有比较说，那么多多，等宣传个差有比较说，没这个他阿东。
0: 现在给他那种茶王的，我去修，我去修，等他来的。因为从嘛等他来没得，他这边告诉，等你他水面的白切为白拉烟的水面头，他拉烟的阿玛头，等他走他不给去，搞钱的我对住，他不没搞钱的了，拉烟的阿达拉烟的阿玉阿玛东西我带头，我从这边的爬走带去，等你地告诉他到他田农了，抢钱抢死我田农了，他阿东去的。
1: 啊，水泥收集的，哦，等你得做得动阿玛头就啥的，但某某些阿玛的哈那边个嘛，拉了土里，等下搞得住阿玛头就得阿玛搞不赢的不，我等他领导，我得做他那家伙的吧，等他领导，他大大想的，大大俺说萝卜白米田农了，大大这不就拉那阿玛头是吧？田农了，大大搞大做到兄弟嘛是，马当生给当，但这种某某强农的活了过。
0: 我得做这话，我得把的，大大大大，等他的，别那，等你，啥吧？这种千万别给把钱，等他了，把工钱给他去接。我等你，俺们干部工，他听俺们干部在做，我们日化我都给，没干吧？娘娘亲给这些家，那个等你给打来的。他这种把的，等你生个钱就，我得做七七某某的都用的，干打钱，等你提交个的卡他他们吧，提现都。 我们个道路弄了三道、四道、五道、三道、六道，我等等某某有的。但是这把个女把的，等等某某有的。他有垃圾堆积，他有啥有的了，几把车吧，高二车吧，高二车吧，等你三轮啊，东部三轮啊，弄一坨，把这啥两百坨，他们啥六百坨，他们啥六百坨，把这啥六百坨，他们啥两百坨，现在但是把弄了某某差不多的。
1: 但是讲他的那路给我做不让给农民用农帮个去路当，这某某有的吧？等这几年多，我等他这这说，完了说。
2: 穷有的那几个行凶势力给行凶势力，他是当这边协助用军控些，我做这四个班。
1: 拉住了说。
2: 他这谁啊？给军控些的，跟这一样的。
1: 他的他的等这钱多的，他的当红嘛，他行凶个些的做娘，他点把打脑壳多的。
0: 等把打脑瓜了，他呢，他帮个帮当用农帮的帮个这个些的做了，对个不接了，打不动我们不跑了。打不动我们跑用的，告诉他那嘛穷游当的就看了嘛，他那他帮个老军的皮那人家恐怕得做嘛，天天修，别家当人呢，他说天天修，送的，他穷游看的，他把都好穷看的，穷游看的做了，帮个他不让就考完呢。
1: 他熊熊当，帮帮个去当，人来当，路上当，公司当，也得协助个他啥，他学习学习吃多的。等把的伢子当军级当，他得送级的要学习吃多的。他等他就吃，得对他干的，嗯，得干的吃多的，是呢。他学的干，学了农个把农业，学的干的说呢，农的等他这把农业，等你熊熊写的当，帮个写的干那我呢。
0: 在那拉了，对等这个就咋当，协助当，对个当，对面个去，抢当，对面这边都打某某去，别那，打某某个电脑呢，抢电脑打了个俺抢谁谁领导，我打电脑，被抢的从这我钱包的吧，日报从这我钱包都日本抢的走，等你打俺个俺拉，谁都俺个俺拉谁都，等于我们老朱谁都俺拉不都打得过，拉巴啥拉，俺拉不是俺个老朱，熊拉不是，熊人个老朱。
1: 我等他忙不急，他这边都他不急了，老朱他不急个，不急，不急是不急是吧？我不急个老朱，这边都动了运行是的，运，俺是不是用那用钱呢？钱都不钱那钱，他动了动个老朱，我等着忙不等他，我得把等着谁的？ 대소 다 다다 뒷배차대 가리는 코도르스나 본보게 다다 딱라노 딱라 말이 개쿠세지죠 개쿠 개쿠세대 숑숑길 개쿠세대 보기랑 존나마 존나 던돌세 던돌 어 뒤기 빼내는 코들 던돌인도 다 뒤마서 워터나라 다다 뒤 빼나 나라 시제 온다 던돌 못 보올래다 다다 나나서 너르콜요 데비기테네 다다 띵가레 바서지테 나데다 제바 나 제바 다 고고르 던드리다 데 옌게 제바세나 제즈 다 던드게 제빙아 옌제 자주가서 나 배주 동제바데 고고르 다 쉐빙아리다 다 나를 제제온다 못 본다 다 다도 다다 봉종닝바 다다 디세죠다 다다 공원도 딸링 안창 저 요베 마치 그 쿠기 디노라 나랍 쇼랍 제수세보다 마치 라구세와 디노라 다 본복 봉종닝바 하종게 닝바 라구세 세와게 배 배자조레 디노라 쇼다 나다 응 보 깔린 남주 뇽콩 라피 조스타 배자스 봉보로 우다다 다 디노라 쇼게 중다 나게 중다 은세도 동리 법세도 법지리 깔린 대추고 중다 레리 추르베나 단데 메요라 다운레리 보다 샹숑 강제 중다 다용레리 어때도 그랍시다 하중 셰브지 저합시다 봐 어떤데 대인자도 되네 제네 봉보다 샹숑다 봉부거네 바근저와레고 니네 레비샤도디야 데 대뜨는 대화 왔다 들으리는 쇼를 넣은 것 좀 나이 쇼 가나 오나 넣었나 할 바는 이제 어 들으리는 다르게 줘대 중요한 잡 동보 달 바든 페 담았더니 드는 좀 봐주지 다 동마 달 바든 주 담아 퍼진도 노력이 중공로 주 들리다
2: 아 네세 당간 좀 미망 없이 이게 레브스야 되네 지금 지금 밀레 레브레 수요도 브레 시에스 수요 얼마
1: 나수 나수
2: 다티네 기랑기 제비네 다티 레브디네 지금 밀레 수
1: 对，被人群所围的聚集，那人不能成为休息的那个原因的，原因是那么多，但是那么多肯定是有着了。他的中大个中大个家没人过，那我从我那中那大大，台北个个呢，他等他等他等他忙不起，别呢，他台北个呢，直接都等他来打电话送来。
2: pena
1: kaju ki temba peyong bikabsu reba ta raba ni pa norna. Chetang di tsek tani, chetang nga rang tsu te gari risana tende mongpo che nondo go sari. Nga rang tsu che che se gori gari se gori yige ta ngone da chuk nru tang tun khen je yina tani norso mada raba ta reba ni. Wangja dhala nyene tende te chen khen ke mongpo che nondo go su ta. Tende che ne song deba te tong, ka te du kaju ki temba tar debi kapsu yang te la che rebi shabro ke de che pepchung na wo tong ne, tendu we ne pa mela reba tong dewa ul se ne, che lo ke deba ke tab che ba yina, ta te korong debi tong ne, ne so che re go. Yangja ne lo tang, ta jom sen tang, pang ta, ta tene kaso shib ke jan re le me to nyam ji ka la, deba ke tab che na riyo ma re go, deba se ma ger ki tong de are. Yena shim jo se che te mre che ta rene che gen gen kur go du, dewa yo ba tanda, che tang ke ta mela reba la, raba yo ba te tong, tene pa cho de ngabung ta, cham jam ye ta, raba cham ke ta su raba yo ba, te so lan dewa o ma re se shi ji ma re go, te raba o re go. Yangja mela reba ke rabi chu nanda chi sor do to ba, tene ke ne sor de, ta di char do, tene mela reba namtar no la, mando la, te tong rewe ke, rene so che no tong to mando. Ta te chi su nga rong to, tende, ma shi mela reba namtar te yang, mela reba ko shi ana lo sum ja lebla rinbi kap su, tene nga rong to, tong yung ka her ka rubi jin ji ki tele emare, te indu te la, te de, zhōng bālāng shīm chōg dēs zō yīng bā tāndā rē tā tē shīm chōg bī kēchā rē gō
2: kō chōng
1: chūlō tēmō kō tō nē sō sō sō kā rē yīnā tē rē tā tē yīndū tī gāng tā nā rā kā rē sā ur sā nā mālā rē bī kā lō jū ngō mā rā tā tē tō tsumā yīng bā rā yīb chā wē nā shīm chōg wē nā yāng tā nē rā bī shā rō tō mālā rē bī bā lā ndewā tā sā sā tē mā sō tōngō mā sō, tān jē mā sō, kānyi ngān chāmdō lā tātā tī kāp shē bī kāp sō, kōnā bāl tātī chā lā ngā rōng kē tī shēm jō chē bī kāp sō, tēne mālā rē bē rā bā sō tō bī kē tēne nē tsō tōng mā sō sō. Tē mā wā bā chē nā bāl, ngō nē tō nē kē kōng yō lōng yō nē lō tā jōm tsēng shēm jō kē tām lām tō nē chē nā bāl kōnō wē jī wō nā, chē nā bāl lā gōng kō chē yīnā māntōng wāda māntōr ngān tā rī shīm jōg tā rāna shī yōndu nā nā tā tī pā lā tēn jān trī tā wā tā rī nē sō kōng zēn bō, pō chō bō tā rā tōng mā sōng sēn wā tā rā shē jā nā wā chōng tā mā lā rī bī nā tā kōng nō tā wā ndu jā tāng kē tē kā rī sē wā rī sē nā mā lā rī bā tā jā tāng tā tā tē tē tā rā jī rī chup thup jī tā tā rā jī rī dō tē yīndu kōng rā wā jī nā tōng mā tā tā pē nā rī chōng bō yīn bā yā mā lā shirab jāmsēn sā wā yīn bā tē chōng dū rā tā tā tē
0: Tene tenjo tezo, tango tab kap tedu ki ta bombo ki yungtong chojar se wanda wo, ta tende bombo ki lama mumbo je tenja lere. Ta tanda ten yungdu ti kap su, ta mala se ta ta mala de maku mala zhredo de, yena ya ta ta ngone nga ta ta shamjo che de pache te maku mala yin sa ma re, tomi tu na ma shamjo mala yin sa re ten su. Jimtsen kar sa na, ta ta bombo ki pecha ta tezo na wano shong shong ke ta ta shong ke bong ke se de, kap tedu ki pa so ke ki yuki no to mada wa nye re go. Ta te che yungdu, te che du, ta ta ma shamjo mala zu le na, nang kwa se re, nang kwa la. Tā ngōma lāma tsā chīmbō, tā jīwa tāmbā tsā chīmbō tēchō la bōngbō kī tātā tēchō tāngyī nō la nāngkhīn cēngjī yīndā mōngbō sōr tā rī, mēndī. Tē yīndō tēng tēng pāchē mā kū mā lā sā mā rī, mā shiāng chū mā lā mēndō wā sā mā sā, wā tāndī jīn sā sōn hō chū chōng. Tā yōng gu sā ngā rōng chū kā rī wā sā, tātā rāpa sā jī dī, nē sōr dī, jē nē tā lā mā lā rī bī lō jū nō nē tē rāpa dā chā wio bā dā, sōr dō jī dā pā shio dā chā wio bī nē sōr tē chō, wā nē tōng nē kā sē tēng sē gā chī, dzōmbā nē shim jō nō rā chū tōng kē gā tēng dī, kōng yū lōng yū tēng dī, kōng tōng chē jū dī, hā chōng gā kā chīmbō rī dā. Tā tī tēng lā tātā ngā rōng chū rā lō tōng jī tēng nē, tē rāpa dā rāpa jō sōng nē mēn rō sāng sāng, tā tē tōg bā chīmbō rī dā. Pena tata nga rong tsu sol zo du kasa na sol la sol dawo chi ina su zo dorgo kamba kakwi su, ta su. O te jenjo ra la re te ngune ra tong du sa tong zo re. Pol zo du ta pu zo re pu. Ne la ma la pu zong le zo re. Ngoma ye mdo ngde ngeke dapto ngu pashi po la po re go. O ta la la te zo re kamba ka te. O te ngune chino ta la ta re go. Ta la. Ina ya nga tsu kankwe no ra ta du te zo do re. Tene ro songa de la ru zo re. ओ ताते जेंदो बाला पी जाला रे रा बाला रे सो उंचो दको ते गा जो लासी केला ते रे द पेना लादा दे सदा तो हां जी पेना नाम जेला नाम जे
2: ओ जी
0: चल कुंतन ल छे कुंतन
2: ओ जी
0: ओ तिन दे दो ता मोंबो जी पे मोंबो रे दा ता ते इन दे गा जो ने जो द गा रो जो खाने जा तन दो जे तो दातु के यगे दो तो तनी येवा छे न मा तो उंसा मा रे
2: अनि जिजु मिले सुदे ब्रेसिया दि न जि मंगछे मंगछे दु शुयिन रे जि छा बर बा
0: लासो
2: दति न जि खोंदा लुंग सि छि शेया मेबे सुरे जि छा योर बेल केला
0: दति गंदर जंग ने दादा शुयिन देबग गोने ता मला रे बल देबा या ते ते सोटु ओजे रे सान इचि जु जन दे दो दति ते मोंदी जों दे छान दो सारी दे जम छे करसन मला रे बा गोने थोने दते सोटु यु छा यु न न tā mālā rībī nāṁtār nōlā sēpōng kūkūrē. Kāp tētū kū nē sōrtō sēpō jī hā, tēne kārsā kōngu dēngu tū tēne dēgu rī kō. Tā tāndā dēgjī māndō. Tā tātā pā dēgjī nī mā tē. Yantā lā ngā kāntō mōngbō shū lēntā, jā tā ngā tēbī tō nē mōngbō jī tēntō tē, shimjō kī tāng lā tō nā tā ngā sō tēpā pā jā nā rī kō, tēpā dari pena nomba xena ke tenon di karso karche ta da manda olen da ote to ne pema june ke tenon song ja to mo bo de le de cho dan da oje ta pang da jum se kong le na ta na chu ke ja xi to ta kong kong je to ta de me cha du ne ta da mana re bi ka su ngor mo bo je te che ba le te ten de je ba ko la sor to wa de pa sho de ten chap sha ru je ten de mo bo je ta to ma da tā kāshē kā chē kārē sā sā na lōmbō chē chē chē na tē jōmā kārē kārē chē wu rē lōwā kārē kārē zō lē rē chāmbā kārē kārē zō lē rē sēn dō tē tē kūs tū sē tē nē tā tā mālā rē bā lōmbō chē yō sā chē lā pē mā dō tē lā mālā rē bī sōr tā nā lā chē lōmbō chē chē shā chē yō dē bā tā rē yō dē bā tā rē tā wā nī nē rē mā dā tē yī tsā dū tē nē tā lōmbō chē shā chē mē dē dū अने जमा कने उंगरे लोवा कने उंगरे छबा कने उंगरे तेची तने गामा तेचो ता गामा तेचो ता मला रे बायो ल सोंने तने फेप दु तने बते जों दो मा जो तुदान ते जों दो मा जो ते कासा यिन सेन तने के जक शेन खैदा तने मला रे बायो सों वना मे मिशी खशे के फेप रे सेन दो खशे के फेप यो मारे सेन दो ता फेप यो जों रो मे जो रो ओ जा गामा ते ता शेन नो ने शोंग के शा रो नो गामा ते तों दा जेन गामा ते तों nyen ta ta pema june ta lo chi tong la za lo ju ro ko ka ju ke temba de mala re ba de lo gup ja chung ju ke ja re ko ta lo chi tong kong ke ja no chi tong ja nyen ja no la ta te ke ja ta ong de ta ne te ji bi che u la na nga ma tho se ma da o te nga ma te du ton cha da ta ne je ne so ba yo le me de ta ta mala re ba phe yu na mi shi mi na mi shi nga ma pe ju tong wo na mi shi mi na mi shi ka ta je nga ma de du je ne chung to ton ju je ma da ti hon la pema june du lo le ma ti hon tong ba xian lo du lo to ton ju je da 我的当地天气，但那热巴西边没个，他当个那东西开始，这个可是长途南开那就他长城的热巴，他吃的吧，真的是的，他长城的呀，热巴是吧？热巴，我他当地，他当个就开去那热巴走的热巴，我他那吃的吧，真的是的，他当个就热巴走的热巴，热巴，我一个人中都热巴的，热巴。
1: 这样的他都能看上去炸，看的热巴能吃一下吧？他打的我就，别么就那天弄了，选的这种的，我帮噻，上个的我上我把那帮那帮噻，我今天就是呢，得做炸好多，炸好多的，我把，我把帮帮，我打我帮，对，你把的我对他热吃公布一把，如果打的，打那个中超节的，蒙布吉龙毛把个白酒东东蒙布吉东东，龙毛我打。 刚刚我都帮助刚刚我都错刚刚我都，这得出个就就个些得做，他那热的热的别跟那把托呢，他热热是热热，哦热，等你准备的刚刚比伢家是就那个他俺就牛了，伢家是在工具没得这把了，伢家的他开的车多的是呢，这伢家的给把那工具给伢家都是热把他，他热话弄起中多的是。
0: 这个我就他热死的，他热，他热，他热，他热，他热，他热，他热，他热，他热，他热，他热，他热，他热，他热，他热，他热，他热，他热，他热，他热，他热，他热，他热，他热，他热，他热，他热，他热，他热，他热，他热，他热，他热，他热，他热，他热，他热，他热，他热，他热，他热，他热，他热，他热，他热，他热，他热，他热，他热，他热，他热，他热，他热，他热，他热，他热，他热，他热，他热，他热，他热，他热，他热，他热，他热，他热，他热，他热，他热，他热，他热，他热，他热，他热，他热，他热，他热，他热，他热，他热，他热，他热，他热，他热，他热，他热，他热，他热，他热，他热，他热，他热，他热，他热，他热，他热，他热，他热，他热，他热，他热，他热，他热，他热，他热，他热，他热，他热，他热，他热，他热，他热，他热，他热，他热，他热，他热，他热，他热，他热，他热，他热，他热，他 konan ri sungle ri mato chung chawo mar golobo chok shor sungle mare ti indu pajin kembu chang rabin nemo de sal thok re zo da raba jesar ge da rewa thuna konu ko wa taun de sal tal telo lo lo ta ja thok zo do o ta te che nga ba de nga won so rabi thol rong ke song nga ba ko wa raba chung lo yo ba chung lo so de gong zo chang lo chang lo se de ta le chang lo se ro ta raba de ne chang lo se na cha de ta ko
1: 咱采访生意也话得这嘛都开些嘛也不在乎就是开些采访多就是干，但这可采访的嘛，采访都可热巴的过，热话塞的过嘛就，我提车多嘞，主巴的热西江开的过了，他热热热煮他热西江开，他那个工作学嘞，我了俺们干部穷嘞的，俺们干部穷过的，他俺出我干干的得嘞，他那炸成不热得嘞去，麻辣酱，俺们干部这个差不多嘞，然后就提咖喱沙西做是呢，那俺们接了，哦，他没干吧去，没干去。
0: 我年嘛，我都扎根不，我都人不，我都热巴，我都接给。他年没有的这边过呢，热巴个热气的家伙，他谁不好过出来？他对对的，多少对呢？他俺这本身个干强，兄弟个切去，热巴个半都被给掏了，俺不用他接住没了，我扎，热过，俺不用他做，我扎有的接住没了，我扎有的，这热巴热过，就在龙门玩了。
1: 在做他狗在里头去了个，我不去，人军都说他过了他，俺们打送过，光打就可以了。他热巴些的，你不把嘞，真的热巴些的，他热啥热巴做了去，罗就空投，确定。他这样罗就空投吧，当确定个一下，他开了也个一下就过来没嘞。起码都把俺爱蹲着天上，俺走路个蹲着天里，俺拉嘛个蹲着天上，谁呢？他俺爸嘛个蹲着天上，他他没出家没嘞。对，你罗对那天。
0: 罗就空空通开，其他点开，但是用开我们的钱呢？这老板嘛都老板做的，他空接他们的，他这个人个心就为了个家钱，他现在个心就为了开始空接那个牛吧，空准备，空突破，他咋问呢？他得得得开人就是，得得能够做国家些之类了，有道理把不着的，但是就做搞差不多为止，但是该上通报个东西，你谁求就等待之类的。
2: 他得做那个，俺就街上通报外卖外搞嘛都，我那做那俺在搞了，没得着话就懂了。俺就帮他的，别的在那了，在那差不多那两把跑来吧，中午工那中午买的，谁把车买完去，在那留了一句然后嘛的，天马拉他就那个在那了，哦，卡做那东西，等他起来他再说。你给那个这边做一次些事，看着有没有几家些新招人进来的，谢谢新郎罗纳。
0: 拉苏拉苏拉苏，他热巴时期的，他这当个他的，他的热巴我的倒白是，他我做这个倒白是的哇。我听人都说，比做了仔细，他忙不过他的，但他这当个热巴时的，小多的，七千多不送直播，他的这些生意，他的工作确实就成功。他听人都别那热巴做个仔细个的，他变成过来人阿么的。他听人把个不想拿的，他口头差哇，年纪马上嘞，把路等等是他，他听研究全部够的，后面中华年纪马上嘞，两毛钱。 다디 레비토데 다르다르빈 탑지마다 고니 하중 민족 침보 라바르도 다른 아주 시운데 지비 제우세 노다 로충종 다네 봄모 제메세 노 봄모 몰로 충종 다 빼나 빠나 파제 잠난다 데미게 코라 잠난다 딜로 잠난다 봄모 안조 잠난다 데미게 코 가르즈스노 하중게 다 조보데 다 건다 어 년차 더 보지 거다 어 다 판도 공부 답자절레 스타디 제냠지 젠차다 하 레그 빙고만가 저 다다 중에 놀라 놀로 놀로 놀로 세모 못 보죠레 다 대소 놀레 때나 놀레 르스다 빼 다 놀도 제냠 쳔보여 봐 다 다른 가서 저 차용도 빼나 판도 공부 답자절레 스타 판도 촌농 타고로 판도 공부 답자절레 다다 하정 그런통 쳔보 빼 머시비티 가답다 녀족도 쳔보 촌용 공부 지자절레 지자 그런돌이 我打等那个念旧打，但那这个切区，普通做不，但那等得起，啥里是哩？肉夹着哩，他啥里是哩？地巴肉他那龙，对面切区没不起，手骨松就肉夹着哩，但那太阳光手骨松就是用的，怎么动电呢？但那我做手在做电，怎么在做电呢？我打的切区的，如果，哦，怎么肉不肉夹着哩？但那怎么在做？如果肉不是的，那不的过，肉不的肉夹着哩，我打等那个起，这都是那六根穷人，但那对面的疙瘩。
1: 等那边个等那怎么弄？南边点动，光边零角的个，把波动的都压灭吧。那两种说了，人话宁波有吧？等那之类的。
2: 啊，那是。
1: 他打动边呢？嗯，他在山东用的，但我们俺们住，这个他如今龙城节目都是用的，等前个人把其他电力员呢，等那小路叫了热些呢，他等那给家伙的，他在罗州我们的，他当然都这边呢，电力做的，他在罗州他的啥样的门牌的，价格多啊有啥？但的。
0: 价值托啊，是的，我们松巴价格托啊，是的，但我就全部考的，顺便有事的，松巴减少，写了价格是的，再做啥个，等那的做的。但松巴个这个这就不用的，那搞的是啥的，是那价格托啊，松巴价格托啊，是，还讲个占不起，等那我们他们就等那怕，嗯，还讲个弄吧，哦，等那这个对，是用的啥样的门牌的价值托啊，有啥做，但别的个怕咱讲不通的，但价值托啊，有啥，他等那个占不起，那买了没得，那么就搞啊，有啥。
1: 我打妈妈的，也蛮怕的。我等那个吃酒去吧。等那天热菜都他进枪把的杀枪把一桌子，东部当然就三楼用的蒙布机热把的白酒东东里去给家的。打了热把进枪把的杀枪把一桌子，东部杀枪把是把枪把的个地主，年枪把的三多一桌，天年把枪把的杀的多三多一桌，打天多一桌，双枪把的杀库牛把一桌。 他本来恐怕心上头，他没些个工伤头，他没不接受呢。他等着给做，是三多人多的，吃酒药被点到，懵懂上头了。但红军他当个打打许多肉，常见嘛。然后常见嘛的，几多人家蹲就蹲住了了，在兰州这边给家多。他对老军呢，等着的，等于他几多人家蹲就蹲住了兰州这送人呢，他等于恐怕等着就叫个的，第六个本来几多人家。
0: 俺不接侬，伢那都接侬。我等这接了，他这把都差不多给家。这第一要不嘛，这第二他也老就碰的，他打的我就想用的，对面个伢人那伢那了。他打我就别个全国在做，刚接的时候头发难行，但是那个总共在做要想用的，公家都在偷的吧。我打罗州呢，别个弄个蚯蚓那的，人那伢那的，我打土沙呀，俺的宣传的蚯蚓人那就在人那宣传偷的吧，蚯蚓那的，打俺那当叫干部，我们在嘛用种偷的吧。我等那那就得打的。 第一告诉啥子情况，全部给弄呢，热巴热么不要不弄呢，我做热巴做不就的，他第一点的选择，第一个他呢，他要是弄长节目，恐怕已经被告诉，老把他做光了的是。他到热着空嘴巴点被切到，破没被节目到，老没被光啊，节目死了他，破没被节目死，节目是咋解的？是破药嘛的个，破没被节目到，但呢，光啊了老嘛的个，老没被他光啊节目死，但呢，空老老久没都写节目都节目死，破我做当老我做当，因此他看到。
2: 他老舅的，等那那路军村，等那空军部，是他空军部，是我说他蒙到的呢，接娃他推娃个，等那干娃的那，蒙不到死，我等那也是提过，等那都。那是，你跟杨忠这些来听，我曾经见着他呢，那我宁愿那个人去修个嘛，谁来亲戚那跟那个最近看，也是新街被民队员修个人。
3: 那是个的去，那是。
2: 主播南巴，他们的人就是看林村学长的那家经营。
3: 林村街黑黑青光开，穷家大，人转大，这排这所新开的生意，大家莫。美丽人间三连塔巴队，强平红泥桥那胖波瑞，
2: 荣格拉人各位，我走了，龙雪妹妹，荣西永爱人。
3: 那做戏呢？自己去，托你得吧，我参与。